0: ஸ்ரீதேவி ஹோட்டல், ஒண்டி ரோட், பீமாவரம். செல் 9849124000.
1: டாக்டர் சஞ்சீவ் ஹோமியோ கேர், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து அண்ட் ஹை குவாலிட்டி ஹோமியோ மெடிசன் தோ சிகிச்ச சேச்சுன்ன ஏகைக ஹோமியோ ஹாஸ்பிட்டல் மன டாக்டர் சஞ்சீவ் ஹோமியோ கேர். டாக்டர் சத்ய சஞ்சீவ் சிக்கம் எம்டி ஹோமியோ. இன்ஃபெர்டிலிட்டி, பைல்ஸ், ஃபிஷர், கிட்னிலோ ராள்ளு, ஸ்திரீலலோ ஃபைப்ராய்ட்ஸ், பிசிபோடி, ஓவரி டியூமர்ஸ், ஃபிட்ஸ், பக்ஷவாதம், டயாபெட்டிஸ், தைராய்ட், ஸ்பாண்டிலைட்டிஸ், ஹேர் ஃபால், மொட்டிமலு, சோரியாசிஸ், ஒல்லி, லிவர், கிட்னி சமஸ்யலு, கால் ஸ்டோன்ஸ், கேஸ்ட்ரிக் அன்னி தீர்க்கக்காலிக வியாதனுக்கு 100% ஏ விதமైన சைடு எஃபெக்ட்ஸ் లేకుండా ட்ரீட்மென்ட் செய்யப்படுது. ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், எஸ்ஆர் ராஜு பில்டிங், டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரோட், ஜானந்த கண்டி ஆஸ்பத்திரி எதிரா, பீமவரம் 2. கான்டாக்ட் 9494565858.
2: பேப்பரு